0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 9 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

கருத்துக்கண் நிரம்பிய அழுக்கை வைத்து கொண்டு வெளிப்பட பெருமைக்குரியவர் போல புண்ணிய நதிகளில் நீராடி ஏமாற்றி வாழும் மனிதர்களும் பலர் உள்ளனர். குறள் எண் 278 அதிகாரம் கூடா ஒழுக்கம்.

0: கண் நிரம்பிய அழுக்கை வைத்து கொண்டு வெளிப்பட பெருமைக்குரியவர் போல புண்ணிய நதிகளில் நீராடி ஏமாற்றி வாழும் மனிதர்களும் பலர் உள்ளனர். குறள் எண் 278, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வருகிறது. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு சுழல் விளக்கு. 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ. குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஜி கீதா அவர்கள். பகுதி 10 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 மதுர தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுர தென்றல். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி. தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை. அரங்கிசையில் அலப்பே பி வெங்கடேசன் பாட்டு. PU கணேஷ் பிரசாத் வயலின். சேந்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல். வி ஸ்ரீ வரலட்சுமி கீபோர்ட். ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின். எஸ் அஸ்வினி மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 பெருமைமிகு பாரதம். மண்மணக்கும் மதுரை உரை சித்திரம். எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுர தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 278 துவங்குகிறது. 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். சென்னை அஞ்சல் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுர தென்றல். 8:30 இசை மஞ்சரி. செங்கோட்டை வி நாராயணன் அவர்களது பாட்டு கேட்கலாம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுர தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள் பழைய பாடல்கள் தொகுப்பாக வளம் வருகிறது. 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் மறுநாள் காலை 5:45 காலை ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

0: நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பலமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. சர்வசமய பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. பக்தி மாலையில் ஒலிக்கும் முதல் பாடல் வீரமணி தாசன் அவர்களது குரலில் பாடிய பாடல்.

பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பக்தி பாடல்

0: இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 16 நாள் 2026 மே மாதம் 30 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க விவசாயிகள் உரிய வழிமுறைகளை பின்பற்றுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு உழவர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், மக்காச்சோளம், பயறு வகைகள், எள், நிலக்கடலை, காய்கறிகள், மலர்கள் மற்றும் பழப்பயிர்களில் கோடை வெப்பம் காரணமாக

0: மலர் உதிர்தல், காய்பிடிப்பு குறைதல் மற்றும் கருகல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனை தவிர்க்க விவசாயிகள் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீர் மேலாண்மை: பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் முறையை பயன்படுத்த வேண்டும். நீர் ஆவியாவதை தவிர்க்க அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்தல் அவசியம். பண்ணை பணிகளை செய்யும் போது அதிக வெப்பம் நிலவும் நேரங்களான காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பண்ணை வேலைகளையும் புதிய நாற்று நடும் பணிகள் மேற்கொள்வதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். கோடை உழவு மேற்கொள்வதன் மூலம் நிலத்தில் உள்ள பூச்சியின முட்டைகளை அழுக்கவும் மழை நீர் சேமித்து மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். நிழல் வலை மற்றும் மூடாக்கு போடுவதின் அவசியம்: நாற்றங்கால் மற்றும் காய்கறி பயிர்களை பாதுகாக்க நிழல் வலை கூடாரங்களை அமைக்கலாம். செடிகளின் அடிப்பகுதிகளில் காய்ந்த இலைகள், தென்னை நார் கழிவு அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண் ஈரப்பதம் காக்கப்படும். இலைவழி தெளிப்பாக வெப்ப அழுத்தத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலை இலைகளின் மேல் தெளிப்பதன் மூலம் நீர் ஆவியாதலை குறைத்து பயிர்களை பாதுகாக்கலாம். இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கோடை வெயிலினால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர்த்து நிலையான மகசூலை பெற முடியும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டு செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. மா ஒட்டு, PKM 1, PKM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூரா, மல்லிகா, ருமானி ஆகிய ஒட்டு செடிகள் 80 ரூபாய் விலையில் 15,000 கையிருப்பு உள்ளன. சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 80 ரூபாய் விலையில் 6,000 கையிருப்பு. கொய்யா பதியம், லக்னோ 49, லலித் ஆகிய ரகங்கள் 60 ரூபாய் விலையில் 1,000 செடிகள் கையிருப்பு உள்ளன. எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் 40 ரூபாய் விலையில் 1,800 செடிகள் உள்ளன. மாதுளை ஒட்டு பாகுவா 40 ரூபாய் விலையில் 2,000 செடிகள் உள்ளன. மேற்கிந்திய செர்ரிக்கன்று லோக்கல் 40 ரூபாய் விலையில் 2,000 செடிகள் உள்ளன. கொடுக்காப்புளி ஒட்டு PKM 1, PKM 2 50 ரூபாய் விலையில் உள்ளன. பலாப்பழம் ஒட்டு PKM 1, PKM 2, பாலூர் என்ற ரகங்கள் 100 ரூபாய் விலையில் உள்ளன. டிராகன் பழம் கன்று 150 ரூபாய். களாக்காய் கன்று லோக்கல் 40 ரூபாய். விளாம்பழம் ஒட்டு PKM 1 40 ரூபாய். நெல்லி ஒட்டு NA7 கிருஷ்ணா, காஞ்சன் 50 ரூபாய். நாவல் ஒட்டு கொங்கண பகதுளி 60 ரூபாய். விவசாயிகள் தேவைப்படும் செடிகளை வாங்கி பயன்பெறலாம் என பெரியகுளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழ அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: மணல் பாங்கான மண் வகைகளில் சிறு துளைகளை விட பெரு துளைகளோட அளவு அதிகமாக இருப்பால் நீர்பிடிப்பு திறன் கம்மியாக இருக்கும். நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மண் சில்ட் அப்படின்னு சொல்லுவோம், தரையின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் சரிவின் காரணமாக மழைநீரோடு கலந்து நீர்நிலைகளில் வந்து சேரும் பொழுது நீர்நிலைகள் வந்து மூட வாய்ப்புள்ளது. அவ்வப்போது நம் நீர்நிலைகளை தூர்வாளும் பொழுது நீர்த்தேக்க நிலைகளில் உள்ள மண்ணை வந்து நம்ம வந்து தூர்வாரணும். தூர்வாரணாதான் நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய அளவை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொள்ளலாம். தரைக்கு மேலே உள்ள மண் வகைகள் வந்து சிறு துளைகள் உள்ள மண் வகைகளாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சரிவு நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறனால நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மண் துகள்கள் அனைத்தும் அந்த நீர்நிலையில் இருந்துரும். அதனால அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்தினாலும் நம்மளுடைய நிலத்தில் நீர்ப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தூர் வாருதல் அப்படிங்கிறது ஒரு முறையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த கோடை காலங்களில் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் சேகரித்து கொள்ளக்கூடிய ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா கோடை உழவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். பொதுவாக உழவு அப்படிங்கும்போது ஒவ்வொரு

0: அறுவடை செய்வதற்கு முன்னாடி அல்லது அறுவடை செய்த பிறகு இன்னொரு பயிர் போடுவதற்கு முன்னாடி நம்ம வந்து உழவுகள் நம்ம நிலத்துல சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு உழவு முறை தான். அந்த உழவு முறையை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கோடை காலங்களில் அதாவது பருவமழை முடிந்து அந்த ஈரப்பதம் உள்ள அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நிலத்தை வந்து பயிர் அறுவடை முடிந்த பிறகு நாம் வந்து நிலங்களை வந்து ஆழ உழ வேண்டும். விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து நீர்நிலைகளை பயன்படுத்தக்கூடிய நிலங்களும் வைத்திருக்கிறார்கள். பருவமழை சார்ந்த நிலங்களும் இருக்கு, மானாவாரி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்த நிலங்களும் இருக்கு சார். எந்த நிலமா இருந்தாலும் மண்ணோட நீர்ப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் போது மழை பொழியும் பொழுது பருவ காலங்களில் மழை நீரை வந்து நம்ம நிலத்துல சேகரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம வந்து கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படும். அந்த காலகட்டங்களில் பயிர் அறுவடை முடிந்த பிறகு ஆழமான உழவுகளை நம்ம வந்து மேற்கொள்ளணும். ஆழமான உழவுகளை ஏன் மேற்கொள்ளணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா 15-30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய பயிரிடக்கூடிய பயிர்களின் வேர்கள் வந்து நிலத்துக்கடியில் போகக்கூடிய தன்மை உடையது. 15 சென்டிமீட்டர் பொதுவாக எல்லா பயிர்களும் போகும். 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சில ஆணிவேர் வகை தாவரங்கள் வந்து 30 அடி வரைக்கும் போகணும். பயிருக்கு தேவையான நீர் ஈரப்பதம் வந்து மண்ணோட அடிப்பகுதி வரைக்கும் ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னம்னா, கோடை காலங்களில் நீர் ஆவியாவதிலே வந்து தடுக்கலாம். நார்மலா வெயில் படுற பகுதி பார்த்தீங்கன்னா நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி ஒரு 10 சென்டிமீட்டர் மேல் பகுதி பார்த்தீங்கன்னா உடனே ஹீட் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுனால நீர் ஆதாரங்கள் உடனே ஆவியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆழ உழுதல் செய்யும் போது மழை நீர் வந்து நிலத்திற்கு அடியில் நீண்ட நாட்களை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு தகவமைப்பை உருவாக்கி கொள்ளலாம். மழை நீர் வந்து உருண்டு ஓடாமல் பூமி வந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகவமைப்பு இருப்பதால் மழை நீர் வந்து சேகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு சார். ஆழ உழுதுக்கு அப்புறம் கடைசி உழவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நிலச்சரிவுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய கடைசி உழவு இருக்கணும் சார். நிலச்சரிவுக்கு இடையாக நம்மளுடைய கடைசி உழவு உழுதணும்னா உருண்டு ஓடுவதை நம்ம தடுத்து நிலத்துக்கு அடியில் உறிஞ்சக்கூடியதாக நம்ம மாற்றலாம் சார். ஸோ இதனால நீர்பிடிப்பு திறன் அதிகப்படுத்தலாம். இதுதான் சார் கோடை உழவு. மண்ணோட மேற்பகுதி முடிதாக காயும். நமக்கு வந்து நீர்பிடிப்பு திறன் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கணும். செடியோட வேர்பகுதிங்கிறது 10 சென்டிமீட்டர்லேருந்து கீழே தான் வந்து இருக்கும். அதனால மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்தால் நம்மளுடைய கோடை காலங்களில் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு வந்து நீர் ஆதாரங்கள் பற்றாக்குறை இல்லாமல் செடியை வந்து எடுத்துக்கோங்க சார். நம்ம பருவ காலங்கள் முடிந்து கோடை காலங்கள் தொடங்கும் பொழுது ஆழ உழுவும் போது கோடை காலங்களில் வரக்கூடிய அந்த மழை நீரை வந்து ரொம்ப சேகரிக்கணும். மண்ணில் உறிஞ்சக்கூடிய தன்மையே இருக்கும் ஆழ உழுது. நார்மலாக வந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் சார் நம்மளுடைய கலப்பைகள் வந்து போகக்கூடிய தன்மை உடையது, அதுக்கு மேலே போகாது. அந்த 30 சென்டிமீட்டருக்கான அந்த பகுதிகளில் நீர் சேமிப்பு செய்வது சிறந்தது.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: இனி தொடர்வது காலை 6:45 நிமிடத்திற்கான மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை

0: நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி

0: செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 6 இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 3 இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டாலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இளையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: வெளிநாடுகள் எல்லாம் போய் பல வகையான நிலத்தோற்றங்கள், பல வகையான பருவ காலநிலைகள், காடுகள், காட்டுயிர்களை ரசிச்சு காண்பதற்காக சுற்றுலா செல்பவர்கள் உண்டு. ஆனா நம்மள எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நிலத்தோற்றங்களா இருக்கட்டும், பருவ காலங்களா இருக்கட்டும், பல வகையான காடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம நாட்டிலேயே இருக்குது. இந்திய துணைக்கண்டம்னு சொல்றோம்னா அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தீர்மானிக்கிற விஷயங்களே இந்த பலதரப்பட்ட சூழலியல் காரணிகள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிலத்தோற்றத்துல சமவெளிகள், பீடபூமிகள், குன்றுகள், பழங்கால மலைத்தொடர்கள், மடிப்பு மலைகள், பள்ளத்தாக்குகள், குகைகள், இப்படின்னு எல்லா வகை நிலத்தோற்றங்களும் பிற கடற்பகுதியில் இல்லாத சிறப்பு அம்சமான பருவக்காற்று காலங்களையும் கோடை, குளிர், வசந்த கால, இலையுதிர்கால பருவ காலங்களும் காணப்படுகிற வகையில வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலத்துல அமைஞ்சிருக்கு நம்ம இந்தியா. அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய அடர்த்தியான உயிர்ப்பன்மை நிறைஞ்சி காணப்படுகிற பசுமை மாறாக்காடுகள், இலையுதிர்காடுகள், புல்வெளிகள், உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள், துருவ காலநிலை தாவரங்கள்னு இந்த உலகத்துல வெப்பம்

0: மண்டலத்திலிருந்து துருவ பகுதி வரை இருக்கக்கூடிய எல்லா வகை காடுகளும் நம்ம நாட்டிலேயே இருக்குது. அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மெகா டைவர்ஸ் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்குது. ஈக்குவட்டோரியல் கிளைமேட்னு சொல்லப்படுற இந்த பூமத்திய ரேகை பகுதி காலநிலையிலிருந்து பனிப்பொழிவும் உறைபனியும் இருக்கக்கூடிய துருவ காலநிலை வரைக்கும் நம்ம இந்தியால பரவி கிடக்கு. அது மட்டுமா, சுமார் 7500 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடற்கரை இருக்கிறதுனால ஆரோக்கியமான கடல் சூழலையிலும் வெற்றி காணப்படுகிறது நம்ம இந்தியா. அப்படின்னா நம்ம சூழலியல்ல இருக்கிற உயிர் பன்மையை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அதனாலதான் பேருயிரினங்களும் சிற்றுயிரினங்களும் பரவி கிடக்குது நம்ம நாட்டுல. பூனை இனம்னு எடுத்துக்கிட்டாலே புலி, சிங்கம், சிவிங்கி புலி, சிறுத்தை, காட்டுப்பூனை வகைகள் என பல இனங்களும், ஆசிய யானைகள், காண்டாமிருகங்கள், பல வகை கரடிகள், ஓநாய், கழுதை புலி, காட்டு நாய்கள், பல்வேறு வகை குரங்குகள், பறக்கும் அணில், புள்ளிமான், தங்காய்மான், பங்குல்மான், ஈரநிலமான், சாம்பார் மான் என பல வகை மான் இனங்களும், புள்ளினங்களாகிய இரளைகளும், 200 மேற்பட்ட பாம்பு வகைகளும், பஸ்டர்ட் வகை பறவைகள், இருவாச்சி கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்னு சொல்லுவோம், இருவாச்சி பறவை இனங்கள், வகை வகையான கழுகினங்கள், நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி வகைகள், அப்படின்னு இந்தியால பயோடைவர்சிட்டி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, நம்ம மலர்ச்சி போக செய்த அளவுக்கு வளம் நிறைஞ்சு காணப்படுற ஒரு விஷயம். இத்தனை இயற்கை சூழலியல் பொக்கிஷத்தை கொண்ட நம்ம நாட்டுடைய வளத்தை பொறுப்புணர்வோட காக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவை சுற்றி பார்க்கறது அப்படிங்கிறது உலகத்தையே சுற்றி பார்த்து வர்றதுக்கு சமம்னு சொல்லலாம். சூழலியல் அறிவோம், இயற்கை வளம் காத்து மகிழ்ச்சியாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலைவாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல்திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டு கால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசை

பட்டியலில் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014 தனிப்பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019-2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014 முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்து கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 பேலன்ஸ் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்பு தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோ

0: யோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருதி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலை குலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7:10.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ

0: அன்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவை

0: துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ ப்ரோபயாட்டிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது வந்து குடல் உறிஞ்சிகளை வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோபயாட்டிக் வந்து தயிர் மட்டும்தானா, வேற எதெல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்குது?
3: இட்லி மாவை அரைச்சி ஒரு நாள் கழித்து இன்னைக்கு அரைக்கிறோம், நாளை காலையில் தான் இட்லி ஊற்றுறோம். அப்போ ஒரு இடத்துல நுரைச்சி வருது அப்படின்னாலே அங்கே வந்து குட் பாக்டீரியா வந்து உற்பத்தி ஆகுது. இதை தான் அந்த நொதித்தல் முறையில் அது உற்பத்தி ஆகிறத மறுநாள் நாம் இட்லியாக சாப்பிட்றோம். அப்போ அந்த இட்லி வந்து ஒரு அருமையான மெடிசின். நாம் அதனால தான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. தயிர் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள். இப்போ கஞ்சி நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எந்திரிச்சோன்னே முதல் நாள் வந்து சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அது நொதிச்சு வந்திருக்கும். நீங்கள் காலையில் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் வந்து ப்ரோபயாட்டிக். அது கூட நீங்கள் தயிர் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அல்சர் ஓடியே போயிடும் உங்களை விட்டு. இப்போ இட்லியோடு சேர்த்து, இப்போ இட்லி அரிசிக்கு பதிலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி சேர்த்து பண்ணுறாங்க. சில ராகி இட்லி பண்ணுறாங்க.

0: இது எல்லாமே நீங்கள் செஞ்சாலும் இதை ஊற வச்சு நீங்கள் அரைச்ச பிறகு நொதித்தல் முறையில் அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ சிறு தானியங்கள் எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமாக வெயில் காலத்தில் ராகி யூஸ் பண்ணுங்கள், கம்பு யூஸ் பண்ணுங்கள். சிலருக்கு ராகி சேரலைன்னு சொல்கிறாங்க, அப்போ கம்பு யூஸ் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்ஸ் வரகரிசி யூஸ் பண்ணுங்கள். கருப்பு கவுனி இப்போ யாராவது இழைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. இதை சாதமாக வடித்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு 40 to 50 kilos ஈஸியாக குறையும். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஃபஸ்ட்டு பட்டை தீட்டப்பட்ட அரிசியாக சாப்பிட்றத விடுங்க. இந்த ப்ரௌன் ரைஸ்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
1: இப்போ ஆசனவாய் பொண்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் அதீத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். மலச்சிக்கல்லேருந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன இருக்கும்?
0: மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த காரில் டிரைவிங் பண்ணுறவங்க டிரைவர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்தே இருப்பாங்க. அப்போ அவங்க

0: பாருங்க, நல்லா இருக்கும்.
1: இப்ப ஆசனவாய் பொண்கள் பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் அதீத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். மலச்சிக்கல்ல இருந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு சித்த மருத்துவ தீர்வுகள் என்ன இருக்கு?
0: மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் இந்த கார்ல டிரைவிங் பண்றவங்க, டிரைவர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்தே இருப்பாங்க. அப்போ அவங்க வண்டியும் ஓட்டுறாங்க, வண்டியில இன்ஜின்ல சூடு இருக்கு. அப்போ இவங்களோட உள் மூல சூடு மேல பரவும். அப்போ இவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இவங்க அது போக தண்ணி சரியா குடிக்காம இருப்பாங்க. 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பனிக்காலம் வந்தா, மழைக்காலம் வந்தா நமக்கு அதிக தாகம் இருக்காது, நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். அப்போ இந்த பெருங்குடல்ல என்ன ஆகும் அப்படின்னா, பெருங்குடல்ல தான் நாம சாப்பிடுற சாப்பாடு இந்த கழிவுகள்லாம் வெளியேறும். தண்ணி வந்து ரீ அப்சார்ப் ஆகும். அந்த ரீ அப்சார்ப்ஷன் சரியா இல்லாம அந்த கழிவுகளோடு வந்து அந்த தண்ணி சரியா கலக்காது, ட்ரை ஆகும். அப்போதான் இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது, இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மலச்சிக்கலுக்கு ரொம்ப ஈஸியான மருந்து என்ன அப்படின்னா, நைட் வந்து ஒரு 15 வெந்தயத்தை ஊற போடுங்க. காலையில் எந்திரிச்சவுடனே இந்த வெந்தயத்தை சுடு தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க. இல்லை இசப்புகோல் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, இதை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இல்லை இந்த கடுக்காய் நான் சொன்னேன் இல்லையா, நைட் ஆனால் கடுக்காய் சாப்பிடு, ஒரு சின்ன பிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். இல்லை இதுலேயும் எனக்கு சரியாகலை அப்படின்னா, நம்மக்கிட்ட எம்டி பெக்ஸ்ன்னு நிறைய மருந்துகள் இருக்கு, ரெகுலாக்ஸ்ன்னு இருக்கு, லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்கு, குஃபி லாக்ஸ்ன்னு நிறைய சித்தா மெடிசின் ஷாப்பில் கிடைக்கும். இதை நைட்டில் ஒரு வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை கலந்து குடிச்சிங்கன்னா மறுநாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போயிடும்.
1: உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.

நாம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், இந்த விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாய் விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோடு கொஞ்சம் நேரம் விளையாடுது. அதுக்கப்புறம் கை கட்ட வரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திரிச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷ் புஷ்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு. சத்தமான இடங்களில்

இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்லை, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி விடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார், குழந்தை வயத்தில் இருக்கும்பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா, வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்து தான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க, சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சிது அப்படிங்கிறார் அந்த அப்பா.

0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: செல்லுங்கள் அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறம்காலை 8:03. மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: आकाशवाणी வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல
1: இருந்து வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேட்கறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
2: நான் ஃபர்ஸ்டெல்லாம் ரேடியோ அவ்வளோ கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவலப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராஃபிக் இருக்குன்னா கூட ரேடியோவில் அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டியில் ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்குது. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், பர்சனலாக அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க
2: மேம்? அதில் யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, இளமை உலகம் பண்ணுறாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லேயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஹாப்பியாக இருக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்குற சாங்ஸை வந்து ஒரு 1000 பேர் கேட்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலாக கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையாக இருக்கட்டும், இசைமழையாக இருக்கட்டும், நேர் விருப்பமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸில் வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன்.
1: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்ணுறீங்களா?
2: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டாக தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியான்னு போனீங்கனாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்குறதுல வெறும் நல்ல

0: விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்குறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது அனுபவிச்சா தாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதை விட காதில் ஹெட்செட் போட்டு கேட்குறதோ, நார்மலாக கேட்குறதோ, டீ கடையில் டீ குடிக்கும் போது கேட்குறதோ, அந்த அனுபவமே சூப்பராக இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்கள், அது அப்போ தான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
1: ஓகே, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்தளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
0: கண்டிப்பாக ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரேடியோவில் நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜான விஷயம் எல்லாமே சொல்லித்தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ்பீட்டாக இருக்கட்டும் இல்லை சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃப்யூச்சரில் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஃபோன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ரேடியோ கண்டிப்பாக வேணும். நீங்கள் சோஷியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பார்க்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோவில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரெக்டாக லைவ் பண்ணுறாங்க, டைரெக்டாக நம்ம கேட்குறோம், அதில் எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா அதை யூஸ் பண்ண பழகுங்க. யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன்.
1: ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதில் அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ ஸோ மச் மேம்.
1: ஹாய், வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
2: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்ணுறீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்கள் ரேடியோ கேட்குறீங்களா?
2: ரேடியோ கேட்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேட்கறனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால் இளமை உலகம், எங்கஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேட்கறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேட்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பற்றியும் பேசணுன்ற ஆசை வருது அது கேட்குறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதில் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாமல் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்ணுறதுனால இப்போ கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம், அவங்க ஒவ்வொரு சாங் கேட்குற விதத்தில் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலாக ஒன்று ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவாக கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க?
2: கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்தில் வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டிராவல் பண்ணுறப்போ இல்லை எங்கள் வீட்டில் வேலை செய்கிறப்போ எப்போனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதில் வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூரில் இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கா? வானொலி கேட்குறீங்களா?
1: யா, கேட்பேங்க. நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன காரில் ட்ராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்ருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்ருந்தேன். இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லாயிருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூவில் ஒன்று வரும் பாருங்கள், திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு. ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்கள் வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோவோட பேசின அனுபவம், ரேடியோவில் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
1: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்போ கேட்டிருந்தேன், அந்த மாதிரி சாங் எனக்கு கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கீப் லிசனிங். தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கேன்.
0: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
0: வானொலி கேட்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்லை, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஹெல்த் ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்கள் அதை கேட்டு அதன்படி நாங்கள் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
0: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராகவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம்யும் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
0: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்டிருக்கேன்.
0: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும். போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது ஆலப்புழை பி. வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி. யு. கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஏமினி வேகின் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, உசேனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:59:50. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலப்புழை பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாக்ஷாயணி முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி, தோடி ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக எழுதா எழில் விருத்தம், அதனைத் தொடர்ந்து சரணு சரணு ஆனையா இயற்றியது செஞ்சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆலப்புழைப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிறம் கலை 10:03. எனக்கு பிடித்த பாடல் திரையிசை கானங்களாய் குயிலின் ராகங்களாய் இசைக்க இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் காலை 10:13. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 569 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் காலை 10:27. எனக்கு பிடித்த பாடல்
1: குயிலே.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுர தென்றல்.

நேரம் முற்பகல் 11:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 569 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம்தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான

0: நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் ஸ்ரீ வரலட்சுமி கீபோர்ட், ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், எஸ் அஸ்வினி மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், மண்மணக்கும் மதுரை உரை சித்திரம் எழுதியவர் கே புருஷோத்தமன், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றில், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பில் மாலை 5:27 குரணமுதத்தோடு, 5:30 மதுர தென்றல். ஆறு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் திரைப்படம் டிக் டிக் டிக், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 இசை மஞ்சரி செங்கோட்டை வி நாராயணன் அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி டெல்லி.

0: பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: In women's cricket, India to take on hosts England in the second T20 International in Bristol today, with the visitors aiming to seal the three-match series. The match is scheduled to begin at 7 p.m. Indian Standard Time. India currently lead the series 1-0 after a commanding 38-run victory in the opening match in Chelmsford on Thursday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் வி ஸ்ரீ வரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஹரிகேசனாலூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் புவனேஸ்வரியா, மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் வி ஸ்ரீவரலட்சுமி அவர்களின் கீபோர்டு இசை கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் அஸ்வினி அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.

0: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜூ நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்

0: திட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சுருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
1: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாகபோயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்ரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின்

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மெல்லிசை.
1: கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். முதல் தேதியன்றும் இரண்டாம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு மற்றும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெலிசை பாடல்கள் கேட்கலாம். ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் எழில் பாரதி இயற்றிய பாடலை பாடியவர் கே.பி. மோகன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1 மணி.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ആകാശവാണി. பெருமைமிகு பாரதம். மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம். எழுதியவர் கே. புருஷோத்தமன்.
1: மதுரை தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை கலாச்சாரம், மதம், வரலாறு மற்றும் சுற்றுலா தலங்களால் புகழ் பெற்றது.
2: சங்க காலத்திலிருந்தே மதுரை தமிழர் நாகரிகத்தின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. பண்டைய காலங்களில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த நகரம் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. இன்று மதுரை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான சுற்றுலா மையமாக உள்ளது.
1: நகருக்குள் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் நகருக்கு வெளியே அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் என மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பொதுவாக இரண்டு வகைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு வகை சுற்றுலா தலங்களும் மதுரையின் அழகையும் வரலாற்று பெருமையையும் வெளிப்படுத்துகின்றன.
2: மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமானது மீனாட்சி அம்மன் கோவிலாகும். மதுரையின் அடையாளமாகவும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற கோவிலாகவும் இது திகழ்கிறது. கோவிலின் உயரமான கோபுரங்கள் மற்றும் சிற்பங்கள் உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கின்றன. இதற்கு அடுத்ததாக திருமலை நாயக்கர் மகால், காந்தி நினைவகம், மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற இடங்களும் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
1: மதுரையை சுற்றியுள்ள வெளிப்புற சுற்றுலா தலங்களும் மிகவும் பிரபலமானவை. மதுரைக்கு அருகில் உள்ள கொடைக்கானல் ஒரு அழகான மலை நகரமாகும். அதன் குளிரான காலநிலை, ஏரி, நீர்வீழ்ச்சிகள் மற்றும் இயற்கை அழகு சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. அதேபோல் ராமேஸ்வரம், பழனி, தேக்கடி, குற்றாலம் போன்ற இடங்களும் மதுரைக்கு அருகிலுள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களாகும்.
2: ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நகரத்திற்கும் அதன் அருகிலுள்ள இடங்களுக்கும் வந்து அதன் அழகையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர். இதனால் மதுரை தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா நகரங்களில் ஒன்றாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது.
1: முதலில் நாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுற்றுலா செல்வோம்.
2: மீனாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இதன் ஆரம்ப கட்டிடங்கள் பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் பாண்டிய மன்னர்களும் நாயக்கர் அரசர்களும் இந்த கோவிலை விரிவுபடுத்தி அழகுபடுத்தினர். குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் கோவிலில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டன.
1: இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானது. கோவில் வளாகம் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. இதில் 14 உயரமான கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் மிக உயரமானது தெற்கு கோபுரமாகும். இந்த கோபுரங்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் இந்து புராண கதைகள், தெய்வங்கள், யாழ்கள் மற்றும் பல்வேறு உருவங்களை அழகாக வெளிப்படுத்துகின்றன.
2: கோவிலின் உள்ளே பொற்குளம் என்று அழைக்கப்படும் பொற்றாமரை குளம் உள்ளது. இந்த குளம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பழங்காலத்தில் கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை இந்த குளத்தில் வைத்து அதன் தரத்தை சோதித்தனர் என்று கூறப்படுகிறது. மேலும் கோவிலின் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் பிரபலமானது. இதில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது இந்த மண்டபம் ஒரு அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்படுகிறது.
1: மீனாட்சி அம்மன் கோவில் பல முக்கிய திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது. அதில் மிகவும் பிரபலமானது சித்திரை திருவிழா ஆகும். இந்த விழாவில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறும் நிகழ்ச்சி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவைக்கான இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரைக்கு வருகை தருகின்றனர்.
2: இந்த கோவில் மத வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று ஆய்வுகளுக்கும் முக்கியமானதாகும். கோவிலின் சுற்றுப்புறத்தில் பல சந்தைகள் மற்றும் பாரம்பரிய கடைகள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மதுரையின் கலாச்சாரத்தை அனுபவிக்க முடிகிறது.
1: மொத்தத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் அடையாளமாகவும் தமிழ்நாட்டின் பெருமையாகவும் விளங்குகிறது. அதன் அழகான கோபுரங்கள், சிற்பங்கள், ஆன்மீக சூழல் மற்றும் திருவிழாக்கள் காரணமாக இது உலகப் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது. நாம் செல்லும் சுற்றுலாவில் அடுத்து நாம் காண இருப்பது திருமலை நாயக்கர் மகால்.

0: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான வரலாற்று சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திருமலை நாயக்கர் மஹால் விளங்குகிறது. இது மதுரையின் பாரம்பரியத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். இந்த அரண்மனை மதுரையை ஆண்ட நாயக்கர் அரசர்களில் ஒருவரான திருமலை நாயக்கர் அவர்களால் கிபி 1636 கட்டப்பட்டது. அக்காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பெரியதாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது.
1: திருமலை நாயக்கர் மஹால் அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்காக மிகவும் புகழ்பெற்றது. இந்த அரண்மனை திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அரண்மனையின் பெரிய மண்டபங்கள், உயரமான தூண்கள் மற்றும் அழகான வளைவுகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. இங்கு உள்ள தூண்கள் சுமார் 82 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றன. அவற்றின் அமைப்பு அந்த கால கட்டிடக் கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: பழைய காலத்தில் இந்த அரண்மனை மிகவும் பரந்த பரப்பளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் அதன் ஒரு பகுதி மட்டுமே இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகள் பார்க்கும் பகுதி ஸ்வர்க விலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி அரசர் பொதுமக்களை சந்திக்கும் இடமாகவும் முக்கிய விழாக்கள் நடைபெறும் மண்டபமாகவும் பயன்படுத்தப்பட்டது.
1: அரண்மனையின் உள்ளக அமைப்பும் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உயரமான கூரைகள், வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள், பெரிய திறந்த மண்டபங்கள் போன்றவை அந்த காலத்தின் அரச வாழ்க்கை முறையை நினைவூட்டுகின்றன.
0: இங்கு நடைபெறும் ஒளி மற்றும் ஒலி நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மதுரையின் வரலாறு, பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆட்சி மற்றும் திருமலை நாயக்கர் அவர்களின் சாதனைகள் பற்றி விளக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நடத்தப்படுகிறது.
1: இன்றைய காலத்தில் திருமலை நாயக்கர் மஹால் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரண்மனையை பார்வையிடுகின்றனர்.
0: மொத்தத்தில் திருமலை நாயக்கர் மஹால் மதுரையின் வரலாற்றையும் கட்டிடக்கலை சிறப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான நினைவு சின்னமாகும். அதன் பிரம்மாண்டமான தூண்கள், அழகான மண்டபங்கள் மற்றும் வரலாற்று பின்னணி காரணமாக இது மதுரைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் கண்டிப்பாக பார்வையிட வேண்டிய இடமாக திகழ்கிறது. அடுத்ததாக நமது கண்களுக்கு புலப்படுவது மாரியம்மன் தெப்பக்குளம்.
1: மதுரை நகரத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா மற்றும் மதத்துடன் தொடர்புடைய இடங்களில் ஒன்றாக மாரியம்மன் தெப்பக்குளம் விளங்குகிறது. இது மதுரையின் மிகவும் பெரிய மற்றும் அழகான தெப்பக்குளங்களில் ஒன்றாகும். இந்த தெப்பக்குளம் மதுரை மாநகரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது.
0: இதுவும் 17ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னரான திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது. இந்த தெப்பக்குளம் மிகவும் பரந்த பரப்பளவில் அமைந்துள்ளது. குளத்தின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய மண்டபம் அல்லது கோவில் போன்ற அமைப்பு உள்ளது. அந்த மண்டபம் 4 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்டிருப்பதால் இது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
1: இந்த தெப்பக்குளம் அழகான படிக்கட்டுகளால் சூழப்பட்டு அமைந்திருக்கிறது. குளத்தின் 4 பக்கங்களிலும் சமமான வடிவமைப்பில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிகள் மூலம் மக்கள் குளத்திற்குள் இறங்க முடியும். பழங்காலத்தில் இந்த குளம் நகரின் நீர் தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மழைநீர் சேமிப்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை இது முக்கிய பங்காற்றி வருகிறது.
0: மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் பிரபலமானதற்கு காரணம் அங்கே நடத்தப்படும் அதன் தெப்ப திருவிழா. இந்த திருவிழா பொதுவாக தமிழ் மாதமான தை மாதத்தில் நடைபெறும். இந்த விழாவின் போது மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள்.
1: அந்த தெப்பக்குளத்தின் நடுவில் சுற்றி வருவது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாகும். அந்த நேரத்தில் முழு பகுதியும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. 1000கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த விழாவை காண வருகை தருகின்றனர்.
0: இன்றைய காலத்தில் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து புகைப்படங்கள் எடுத்து இந்த இடத்தின் அழகை ரசிக்கின்றனர்.
1: அடுத்து நாம் அழகர் கோவிலுக்கு செல்வோம்.
0: அழகர் கோவில் அல்லது கள்ளழகர் கோவில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான இந்து ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகான அழகர் மலை பகுதியில் அமைந்துள்ளது. இயற்கை அழகும் ஆன்மீக சூழலும் இணைந்துள்ள இந்த இடம் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் முக்கியமான தலமாக விளங்குகிறது.
1: இந்த கோவில் விஷ்ணு பகவானின் அவதாரமான கள்ளழகர் அதாவது சுந்தரராஜ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அழகர் என்பது அழகானவர் என்ற பொருளை குறிக்கிறது. இங்கு உள்ள பெருமாள் மிகவும் அழகான அலங்காரத்தில் காணப்படுவதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது. இந்த கோவில் மிகவும்

0: பழமையானது. இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை சென்றடைகிறது. பின்னர் பல அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தியும் புதுப்பித்தும் வந்தனர்.
1: அழகர் கோவில் அதன் தனித்துவமான திராவிட கட்டிடக்கலை அமைப்புக்காக மிகவும் பிரபலமானது. கோவிலின் ராஜகோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மலைகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் இங்கு வரும் அனைவருக்கும் அமைதியான மற்றும் இயற்கை சூழல் கிடைக்கிறது.
0: அழகர் கோவிலுடன் தொடர்புடைய மிகவும் முக்கியமான திருவிழா சித்திரை திருவிழாவாகும். இந்த விழா மதுரையில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது அழகர் பெருமாள் மதுரை நகரத்திற்கு வருவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. இந்த நிகழ்வை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வருகை தருகின்றனர். இந்த விழா மதுரை நகரத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முக்கியமான நிகழ்வாகும்.
1: அழகர் கோவிலுக்கு அருகில் பல சிறிய புனித தலங்களும் இயற்கை இடங்களும் உள்ளன. அவற்றில் நூப்புர கங்கை என்ற புனித நீரூற்று மிகவும் முக்கியமானது. இது மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை நீரூற்று ஆகும்.
0: இந்த தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் போது சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. ஆற்று நீர் ருசியாகவும் ஆற்று நீரால் விளையும் தானியங்களும் ருசியாக இருப்பதால் இதற்கு தேனாறு என்ற பெயரும் உண்டு. அடுத்ததாக நாம் முருகனின் முதல் வீடான திருப்பரங்குன்றம் செல்வோம்.
1: திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை அருகில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது.
0: இதன் வரலாறு பண்டைய பாண்டியர் காலம் வரை செல்லும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் ஒரு மலைக்குள் செதுக்கப்பட்ட குகைக்கோவில் வடிவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் தனித்துவமானது. மலைப்பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட மண்டபங்கள், சுவர்கள் மற்றும் சிற்பங்கள் அந்த கால கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த ஆலயம் முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமணமான இடம் என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதனால் இந்த இடம் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் சிவபெருமான், விநாயகர், விஷ்ணு, துர்கை போன்ற பல தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன.
0: இங்கே கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர்.
1: இந்த கோவில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை இயற்கை அழகிற்கும் புகழ்பெற்றது. மலையை சுற்றியுள்ள பசுமையான சூழல் மற்றும் அமைதியான நிலை பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை அளிக்கிறது. மலையின் மேல் பகுதியிலிருந்து சுற்றியுள்ள பகுதியை பார்க்கும் போது மிகவும் அழகான காட்சிகள் புலப்படுகின்றன.
0: அடுத்ததாக நாம் செல்லுமிடம் காந்தி நினைவக அருங்காட்சியகம்.
1: இது மதுரை நகரத்தில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கல்வி தொடர்புடைய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் மகாத்மா அவர்களின் வாழ்க்கை மற்றும் தியாகங்களை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது. இந்த அருங்காட்சியகம் மதுரை நகரில் உள்ள தமிழ்நாடு காந்தி நினைவக வளாகத்தில் அமைந்துள்ளது.
0: இந்த அருங்காட்சியகம் இந்தியாவில் உள்ள முக்கியமான காந்தி அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது முதலில் 1959 பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ள கட்டிடம் பழைய காலத்தில் ராணி மங்கம்மாள் அரண்மனை பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த கட்டிடம் காந்தியடிகளின் நினைவாக அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது.
1: இந்த அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு, அவருடைய அரசியல் சிந்தனைகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஆற்றிய பங்கு ஆகியவை விரிவாக விளக்கப்படுகின்றன. இங்கு பல புகைப்படங்கள், கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றை நமக்கு தெளிவாக அறிய உதவுகின்றன. அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சிகள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற வரலாறு என்ற பகுதியாகும். இதில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் அதில் காந்தியடிகள் மேற்கொண்ட அமைதியான போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகங்கள் பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் காந்தியடிகளின் வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய எளிய வாழ்க்கை முறை மற்றும் சிந்தனைகள் பற்றிய தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டுள்ளன.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி என்பது மதுரை மாவட்டத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் அழகான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வாடிப்பட்டி அருகில் உள்ள குட்லாம்பட்டி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இயற்கை அழகு, பசுமையான

0: காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளால் சூழப்பட்ட இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: இந்த நீர்வீழ்ச்சி சுமார் 90 அடி உயரத்திலிருந்து விழுகிறது. மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சியில் அதிக அளவு தண்ணீர் பாயும் போது இதன் அழகு இன்னும் அதிகரிக்கிறது.
0: குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பல வகையான மரங்கள், செடிகள் மற்றும் பறவைகள் காணப்படுகின்றன. இதனால் இது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் நடைபயணம் செய்து இயற்கை அழகை ரசிக்க முடியும்.
1: அடுத்து நாம் கொடைக்கானல் செல்வோம். மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் கொடைக்கானலையும் பார்வையிடுகின்றனர். சாலை வழி பயணம் மிகவும் அழகான மலைப்பாதைகளை கொண்டுள்ளது. அந்த பயணத்தில் பசுமையான காடுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் காணப்படுவதால் பயணம் மிகவும் இனிமையாக இருக்கும்.
0: கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான மலை நகரங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரத்திலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. குளிர்ச்சியான காலநிலை, அழகான இயற்கை காட்சிகள், பசுமையான மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் காரணமாக கொடைக்கானல் மலைநகரங்களின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
1: கொடைக்கானல் அதன் இயற்கை அழகிற்காக மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மலைகள், காடுகள், ஏரிகள் மற்றும் மலர் தோட்டங்கள் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றன. குறிப்பாக கொடைக்கானல் ஏரி மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகும். நட்சத்திர வடிவத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி நகரத்தின் மையப்பகுதியில் உள்ளது. இங்கு சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் நடைப்பயணம் போன்ற செயல்களில் ஈடுபடலாம்.
0: கொடைக்கானலில் பல முக்கியமான பார்வையிடத்தக்க இடங்களும் உள்ளன. அவற்றில் கோக்கஸ் வாக், பில்லர் ராக்ஸ், பிரைன் பூங்கா மற்றும் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. கோக்கஸ் வாக் என்பது மலைக்கு அருகில் அமைந்திருக்கும் நடைபாதையாகும். இங்கிருந்து மலைகளின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். பில்லர் ராக்ஸ் என்பது உயரமான 3 பெரிய பாறைகள் இணைந்து காணப்படும் இயற்கை அமைப்பாகும்.
1: பிரையன் பூங்கா மலர்களால் நிரம்பிய அழகான தோட்டமாகும். இதில் பல வகையான மலர்கள், செடிகள் மற்றும் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக கோடைக்காலத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சி மிகவும் பிரபலமானது. சில்வர் காஸ்கேட் நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் செல்லும் வழியில் அமைந்துள்ள அழகான நீர்வீழ்ச்சியாகும். மழைக்காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி மிகவும் அழகாக காணப்படும்.
0: அடுத்து நாம் ராமேஸ்வரம் செல்வோம். ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் மிகவும் புனிதமான மற்றும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது மதுரை நகரிலிருந்து சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு நகரமாகும். இந்த இடம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான புனிதத்தலமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகவும் ராமேஸ்வரம் குறிப்பிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.
1: ராமேஸ்வரத்தின் முக்கியமான தலமாக ராமநாத சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அதன் மிக நீண்ட நடைபாதைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. கோவிலின் அழகான தூண்கள் மற்றும் கட்டிடக்கலை பார்வையாளர்களை மிகவும் கவர்கின்றன. கோவிலுக்குள் 22 தீர்த்த கிணறுகள் உள்ளன. பக்தர்கள் இந்த தீர்த்தங்களில் குளித்து வழிபடுவது புனிதமாக கருதப்படுகிறது.
0: ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய மற்ற முக்கிய இடங்கள் அக்னி தீர்த்தம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பாலம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பாம்பன் பாலம் இந்தியாவின் மிகவும் அழகான கடல் பாலங்களில் ஒன்றாகும். இந்த பாலம் ராமேஸ்வரம் தீவை இந்தியாவின் நிலப்பகுதியுடன் இணைக்கிறது. கடலின் நடுவில் அமைந்திருக்கும் இந்த பாலத்தின் காட்சி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேலும் தனுஷ்கோடி என்பது கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். 1964 ஏற்பட்ட பெரிய புயலால் இந்த நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இன்றும் அந்த இடத்தில் பழைய கட்டிடங்களின் சிதிலங்கள் காணப்படுகின்றன.
0: தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் புனிதமான முருகன் ஆலயங்களில் பழனி முருகன் கோவில் ஒன்றாகும். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி என்ற நகரத்தில் அமைந்திருக்கிறது. மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புனிதத்தலம் உள்ளது. இந்த ஆலயம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பதால் மிகவும் முக்கியமான ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
1: பழனி முருகன் கோவில் சிவகிரி மலை என்ற மலைமேல் அமைந்துள்ளது. இந்த மலை சுமார் 500 அடி உயரம் கொண்டதாகும். பக்தர்கள் கோவிலை அடைய சுமார் 690 படிகள்

0: ஏறி செல்ல வேண்டும். இப்போது பக்தர்களின் வசதிக்காக ரோப் கார் மற்றும் விஞ்ச் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனால் வயதானவர்களும் எளிதாக கோவிலை சென்றடைய முடிகிறது.
1: இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமான் தண்டாயுதபாணி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இங்கு முருகப்பெருமான் கையில் தண்டம் ஏந்திய துறவி வடிவில் காணப்படுகிறார். இந்த சிலை மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இதை நவபாஷணம் என்ற 9 வகை அரிய மூலிகைகள் மற்றும் கனிமங்களால் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிலையை சித்தர் போகர் உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன.
0: பழனி கோவில் பல முக்கியமான திருவிழாக்களுக்கு பிரபலமானது. அதில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த விழாக்களின் போது தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
1: பழனி நகரமும் அதன் சுற்றுப்புறமும் இயற்கை அழகுடன் காணப்படுகின்றன. மலையைச் சுற்றி பசுமையான சூழல் காணப்படுவதால் இந்த இடம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற நகரங்களில் இருந்து பலர்

0: பெருமானை தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
1: பழனி நகரமும் அதன் சுற்றுப்புறமும் இயற்கை அழகுடன் காணப்படுகின்றன. மலையைச் சுற்றி பசுமையான சூழல் காணப்படுவதால் இந்த இடம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற நகரங்களில் இருந்து பலர் இந்த புனித தலத்திற்கு வருகை தருகின்றனர்.
0: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தேக்கடி. தேக்கடி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மற்றும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும்.
1: தேக்கடியின் முக்கியமான சுற்றுலா தலம் தேசிய பூங்காவாகும். இது இந்தியாவின் முக்கியமான விலங்கியல் பாதுகாப்பு காடுகளில் ஒன்றாகும். இந்த தேசிய பூங்கா மற்றும் விலங்கியல் சரணாலயம் சுமார் 900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கிறது. இங்கு யானைகள், மான், புலிகள், காட்டெருமைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் வாழ்கின்றன.
0: தேக்கடியில் உள்ள ஏரி மிகவும் பிரபலமானது. இந்த ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்யலாம். படகு பயணத்தின் போது ஏரியின் அருகே தண்ணீர் குடிக்க வரும் யானைகள், மான் போன்ற விலங்குகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும்.
1: தேக்கடி அதன் மசாலா தோட்டங்கள் காரணமாகவும் புகழ்பெற்றது. இங்கு மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை போன்ற பல்வேறு மசாலா பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு மசாலா பயிர்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
0: மேலும் தேக்கடியில் ட்ரெக்கிங், இயற்கை நடைப்பயணம் போன்ற சாகச செயல்களும் மிகவும் பிரபலமாக உள்ளன. சுற்றுலா பயணிகள் காடுகளில் வழிகாட்டிகளுடன் நடைப்பயணம் செய்து இயற்கையின் அழகை நெருக்கமாக அனுபவிக்க முடிகிறது.
1: மதுரை நகரத்திலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குற்றாலம் நீர்வீழ்ச்சி. இது தமிழ்நாட்டின் மிகவும் அழகான மற்றும் பிரபலமான இயற்கை சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி அதன் இயற்கை அழகிற்கும் மருத்துவ குணம் கொண்ட நீருக்குமான சிறப்பிற்கும் மிகவும் புகழ்பெற்றது. இதனால் குற்றாலம் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுகிறது.
0: குற்றாலத்துக்கு அருகே பல்வேறு வகையான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. அவற்றில் மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி மற்றும் புலி அருவி போன்றவை மிகவும் பிரபலமானவை.
1: குற்றாலம் நீர்வீழ்ச்சி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த நீர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பல்வேறு மூலிகை செடிகள் மற்றும் காடுகளின் வழியாக பாய்ந்து வருகிறது. அதனால் இந்த நீருக்கு மருத்துவ குணம் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர். பலர் இந்த நீர்வீழ்ச்சியில் குளித்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள்.
0: அடுத்து நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்திற்கு செல்லவிருக்கிறோம். அந்த இடத்தின் பெயர் சமணர் மலை.
1: மதுரை அருகில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் தொல்லியல் சுற்றுலா தலம் சமணர் மலை. இது மதுரை நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்குயில்குடி என்ற கிராமத்தின் அருகே அமைந்திருக்கிறது. இந்த மலை பழமையான சமண சமயத்துடன் தொடர்புடைய இடமாக இருப்பதால் சமணர் மலை என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பார்வையிடும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
0: சமணர் மலை பண்டைய காலத்தின் சமண முனிவர்கள் தங்கி தியானம் செய்த இடமாக கருதப்படுகிறது. இந்த மலைப்பகுதியில் பாறைகளில் செதுக்கப்பட்ட சமணர் சிற்பங்கள், சமணர் படுகைகள் மற்றும் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் சுமார் 9 நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்தவை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்பங்கள் அந்த காலத்தின் மத நம்பிக்கைகள் மற்றும் கலை திறமைகளை வெளிப்படுத்துகின்றன.
1: சமணர் மலைக்கு மேலே செல்ல சிறிய நடைபாதை இருக்கிறது. அந்த பாதையில் நடைப்பயணம் செய்து மலையின் உச்சியை அடைய முடியும். மலையின் மேல் பகுதியிலிருந்து மதுரை நகரத்தின் அழகான காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியும். குறிப்பாக மாலை நேரங்களில் இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இன்றைய காலத்தில் சமணர் மலை மதுரை மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. மதுரை நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தையும் பார்வையிட்டு அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை அறிந்து செல்கின்றனர்.
0: தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் அழகான மலைப்பகுதிகளில் ஒன்று மேகமலை. இது ஹைவே மவுண்டன்ஸ், அதாவது உயர் அலை அலையான மலைகள் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது. மேகமலை மதுரை நகரத்திலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பசுமையான மலைகள், காடுகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலை காரணமாக இந்த இடம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது.
1: மேகமலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது. மேகமலை அதன் தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் காரணமாக மிகவும் பிரபலமானது. மலைப்பகுதிகளில் பறந்து விரிந்த பசுமையான தேயிலை தோட்டங்கள் பார்வையாளர்களுக்கு மிகவும் அழகாக

0: சிறப்பாக காட்சியளிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டங்களை பார்வையிட்டு அங்கு தேயிலை எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
1: மேலும் மேகமலை பகுதியில் பல சிறிய அருவிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் காணப்படுகின்றன.
0: மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பல மதங்களின் மக்கள் வழிபடும் முக்கியமான மத சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மதுரை அருகே பல புகழ்பெற்ற புனித தலங்கள் இருக்கின்றன. இந்த தலங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமின்றி வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டவை.
1: மதுரையில் உள்ள முக்கியமான முஸ்லிம் புனித தலங்களில் ஒன்று கோரிப்பாளையம் தர்கா ஆகும். இந்த தர்கா மதுரையின் முக்கியமான மத இடங்களில் ஒன்றாகும். இது 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தர்காவில் 2 பெரிய முஸ்லிம் சாதுக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தினமும் 1000கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். முஸ்லிம் மக்களுடன் சேர்ந்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து வழிபடுவது இந்த இடத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது.
0: அதேபோல் இங்குள்ள காசிமார் பெரிய பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும் காசிமார் பெரிய மசூதி மிகவும் பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இந்த மசூதி மதுரையின் பழமையான முஸ்லீம் வரலாற்றை எடுத்து காட்டுகிறது. இந்த மசூதியில் மதுரையின் முதல் முஸ்லீம் குடியிருப்புகள் உருவானதாகவும் கூறப்படுகிறது. ரமலான் மற்றும் பிற முக்கிய இஸ்லாமிய பண்டிகைகளின் போது இங்கு 1000கணக்கான மக்கள் கூடுகின்றனர்.
1: மதுரை அருகில் உள்ள ஏர்வாடி தர்கா முஸ்லீம் மக்களுக்கு மிகவும் முக்கியமான புனித தலமாகும். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த விழாவில் இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள்.
0: மேலும் மதுரையில் உள்ள முக்கியமான கிறித்தவ புனித தலங்களில் ஒன்று செயின்ட் மேரிஸ் கத்தீட்ரல் ஆகும். இது புனித மரியாள் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தேவாலயம் சுமார் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கு உள்ள கோபுரங்கள் மற்றும் அழகான கட்டிடக்கலை பார்ப்பவர்களை கவர்கிறது. கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளில் இங்கு மிகுந்த திரளான மக்கள் வருகை தருகின்றனர். அதேபோல் செயின்ட் ஜான் டி பிரிட்டோ சர்ச் கிறிஸ்தவ மக்களுக்கு மிக முக்கியமான புனித தலமாகும். இது ஜான் டி பிரிட்டோ என்ற போர்ச்சுகீசிய மிஷனரி நினைவாக கட்டப்பட்டது. இந்த இடம் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது.
1: ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வந்து அதன் அழகையும் ஆன்மீகத்தையும் பாரம்பரியத்தையும் அனுபவித்து செல்கின்றனர்.
0: நாமும் ஒருமுறை நேரில் சென்று காண்போம், ரசிப்போம்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் மண்மணக்கும் மதுரை உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
3: நேரம் 1:39:30. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். நீர்ப்பறவை திரைப்படத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு

0: அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில்

0: உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1:55.

மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15. மதுரை

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 2:37. மதுர தென்றல்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர்,

0: ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன் பாளையம், ஹொகனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராயக்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்புள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டை மேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வின்ட்வர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

மனத்துக்கண் நிரம்பிய அழுக்கை வைத்து கொண்டு வெளிப்பட பெருமைக்குரியவர் போல புண்ணிய நதிகளில் நீராடி ஏமாற்றி வாழும் மனிதர்களும் பலர் உள்ளனர். குறள் எண் 278 அதிகாரம் கூடா ஒழுக்கம்.

0: கண் நிரம்பிய அழுக்கை வைத்து கொண்டு வெளிப்பட பெருமைக்குரியவர் போல புண்ணிய நதிகளில் நீராடி ஏமாற்றி வாழும் மனிதர்களும் பலர் உள்ளனர். குறள் எண் 278, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல்.

0: நேரமாலை 6 மணி. இனி கேட்கலாம் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் டிக் டிக் டிக் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தின்றல். இன்று மாலை 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தின்றல். 7:10 மாவட்ட செய்திகள், தருமபுரி மாவட்ட செய்திகளாக எழுதியவர் எம் தண்டபாணி. 7:15 தமிழ் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி, புதுச்சேரி வானொலி படைப்பு. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின்றல். 8:30 இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் செங்கோட்டை வி நாராயணனுடைய பாட்டு கேட்க இருக்கின்றோம். இன்றிரவு 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தின்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சியும் நேரவும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: புதுதம் கருத்தான் கதசதி கிடக்கம்.

la giornata.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: सरकार का लक्ष्य सोलर पावर से बिजली बिल जीरो करने का भी है.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி

கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினாா்.

0: வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 60 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.

0: 2005 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: sweet name, please?
1: Lovely.
0: Billy?
1: Don't miss Cindy. Lovely.
0: Cry.

0: பாதிப்போம். ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் இயேசுக்கண்ணே, உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: சொல்லாதே
0: அப்படி, சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேருவோமா என்று சொல்.

0: படைப்பு சென்னை வானொலி. நிமிடம் ஆகாஷ்வாணி. தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ₹6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் தருமபுரி

0: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும் தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ₹29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 தேதி முதல் அக்டோபர் 31 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்

0: முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை

விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம் சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: தொட்டியில நம்ம வைக்கிறோம்னாலே புழுக்கள் சாப்பிடறதுக்கு ஏதாவது உணவு இருக்கணும். நம்ம வந்து ஒண்ணு மாட்டு சாணத்தையும் மண்ணையும் கலந்து வைக்கலாம். அந்த சாணத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு புழுக்கள் நல்லா இருக்கும். மற்றபடி வந்து நம்ம வெறும் மண்ணை போட்டு வச்சோம்னா மண்புழுக்கள் வந்து இந்த கழிவை சாப்பிடக்கூடிய மண்புழுக்கள் உயிர் வாழாது. அதனால வந்து நம்ம மாட்டுச்சாணமோ கோழிச்சாணம் 15 நாள் ஆன பிறகு உஷ்ணம் இறங்குறப்ப கோழிச்சாணத்தை கூட மிக்ஸ் பண்ணி அதில் புழுவை விடலாம். புழுக்கள் வந்து அதில் உயிர் வாழும், நல்லா இருக்கும். சின்ன சின்ன தொட்டிகள்லையும் வளர்க்கலாம். இயற்கையாகவே மண்ணில் வந்து இந்த இலைதலைகள் உழுகிறதுனால அந்த இலைதலைகள் கழிவுகளை சாப்பிடும் புழுக்கள். கரிம பொருள்கள் எந்தெந்த வயலில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மண்புழுக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம வயலில் இருக்கக்கூடிய மண்புழுவை நம்மளே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம 1 மீட்டருக்கு 1 மீட்டர்னு சதுரமாக ஒரு கோடு மாதிரி போட்டு 4 பக்கமும் 1 மீட்டர் போட்டு நடுவில் வந்து நம்ம ஒரு மாட்டுச்சாணத்தை ஒரு கால் கிலோ வந்து அச்சுவெல்லாம் அல்லது மண்டவளத்தை கலந்து வச்சுட்டு நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய புழு எல்லாம் இதை சாப்பிட வெளியே வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அதை வச்சுட்டிங்கன்னா ஒரு 400-500 புழு அதில் கலெக்ட் ஆகும். அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த புழுக்களுக்கு வந்து இந்த சாணமும் அச்சுவெல்லாம் கலந்து வைக்கிறது வந்து அது ஒரு பிரியாணி மாதிரி விரும்பி சாப்பிடும். அதனால் புழுக்கள் நிறைய வரும். நம்ம அந்த புழுக்களை எடுத்து நம்ம தனியாக பயன்படுத்திக்கலாம். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத இந்த கம்பம் போடி இந்த மாதிரி இடம்னாக்கா தேனி இந்த மாதிரி ஊர்னாக்கா நம்ம ஆப்பிரிக்க மண்புழுவை பயன்படுத்தலாம். நமக்கு இந்த மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் வந்து உங்களுக்கு சிவப்பு நிற மண்புழு தான் ரொம்ப சிறந்தது. அது வந்து 12 மாச வெயிலையுமே தாங்கி வளரக்கூடியது. புழுக்கள் சிறுசாக தான் இருக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிடும். யூரியா உரம் வந்து ஒரு ரசாயன உரம். யூரியா உரத்தை வந்து நீங்கள் வயலில் உண்டாய் போடுறீங்கன்னா அது தலைச்சத்து மட்டும்தான் இருக்கும். இதில் மண்புழு உரத்தில் அப்படி கிடையாது, 17 வகையான சத்துக்கள் இருக்கும். ஒரு மரமோ செடியோ நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கணும்னா 17 சத்துக்கள் தேவை. 17 சத்துக்களும் இருக்கக்கூடியது மண்புழு உரம். இயற்கை உரம் வேற, மண்ணு வந்து மாசுபடாது. இங்கே ரசாயன உரம் யூரியா போட போட வந்து யூரியா வந்து மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா யூரியாவும் மரத்தால் எடுக்கப்படாது. நிறைய யூரியா அது மண்ணில் தேங்க தேங்க வந்து மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரியல் குறைஞ்சிரும். அதனால் வந்து யூரியாவிட வந்து உங்களுக்கு மண்புழு உரம் சிறந்த உரம். நம்ம மண்புழு உரம் பயன்படுத்தும் போது யூரியா வந்து பாதியை குறைச்சி தான் போடணும். மண்புழுக்களை தனியாக பிரிக்கணும்னா நம்ம மாட்டுச்சாணத்தை ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்பால் மாதிரி ஒரு குருண்டையை திரட்டி அந்த தொட்டியில் ஒரு 3-4 இடத்துல வைக்கணும். 4-5 நாள் பந்தை வச்சுட்டு 4 நாள் கழித்து எடுக்கணும். அப்போ அந்த பந்தில் வந்து அந்த புழுக்கள்லாம் ஒன்றா

0: சேர்ந்துடும். இந்த பந்தை எடுத்து நம்ம புழுவை தனியாக பிரிச்சிடணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப வந்து மண்புழுக்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடும்போது நம்ம மண்புழுக்கள் அதிகமாக பெருக்கிறதுக்காக பிரிக்கிறோம். மண்புழு உரம் தயாரிக்கிறதுனா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சாலத்தில் வந்து உரம் அதிகமாக கிடைக்காது, நிறையா வந்து ஈரத்திலே போயிடும், ஆவியாகி இப்போ உரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அறுவடை பண்ணும்போது ஒரு 2-3 நாளை தண்ணி விடாமல் ஈரத்தன்மையை குறைச்சிடணும். ரொம்ப ஈரமாக இருக்கும்போது அறுவடை பண்ணக்கூடாது. ஒரு நாள் நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம சல்லடையில் செலுத்திடலாம், அல்லது சல்லடை இல்லாட்டி நம்ம வயலில் வந்து அப்படியே அந்த உரத்தை கொண்டே மறுநாள் கொண்டே வயலில் பயன்படுத்திக்கலாம். நம்ம மண்புழு உரத்தை வந்து சேமித்து வச்சும் பயன்படுத்தலாம். 12 மாதமே வளரக்கூடிய மண்புழுக்கள் தான். கொஞ்சம் தண்ணீர் வசதி இருந்தால் நல்லா வரும். மாட்டுச்சாணம் கம்மியாக இருந்துச்சுனாலும் ஒரு 20% மாட்டுச்சாணத்தையும் 80% கழிவுகளையும் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம்.
1: இதுவரை மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி.

0: உலகம்.
1: கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். கோடை உழவின் முக்கியத்துவத்தை இந்த கோடை காலத்திலே வேளாண் பெருமக்களாகிய நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பண்டைய காலம் தொட்டே நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை, சித்திரை உழவு பத்தரை மாற்று தங்கம், சித்திரையிலே பொன்னுயர் ஓட்டி உழுதால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்கின்ற வகையிலே நிறைய சுலவடைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். பண்டைய காலம் தொட்டே கோடை உழவு என்பது நம்முடைய வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நம்முடைய பாரத திருநாடானது, அதிலும் குறிப்பாக தமிழக பாண்டிச்சேரி பகுதியானது பூமத்திய ரேகைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பிலே சூரிய ஒளியினும் அதனுடைய ஆற்றலையும் நம்முடைய வேளாண்மையிலே நல்ல மகசூலுக்காக எங்கனம் பயன்படுத்துவது என்பதை நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். அந்த வகையிலே பெருவாரியான வேளாண் பெருமக்கள் கோடை உழவை செய்து வந்தாலும் கூட சில பல வேளாண் விவசாயிகள் இந்த கோடை உழவை எதற்காக செய்வோம் என்கின்ற ஒரு அலட்சியத்திலே இந்த கோடை உழவை செய்யாமல் விட்டுவிடக்கூடிய காரணத்தினாலே நாம் இந்த கோடை உழவினுடைய முக்கியத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவினுடைய மகத்துவத்தை பெரிய அளவிலே எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதும் அரசு அதற்காக பல்வேறு வகையான மானிய உதவி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வேளாண் பெருமக்கள் இந்த கோடை உழவினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக கோடை உழவு என்றாலே அது மானாவாரி பயிர்களுக்கு ஏற்றது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட பாசன வசதி உள்ள இரவை நிலங்களிலும் கூட கோடை உழவு மிக மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக காவிரி நீர் பாயக்கூடிய இந்த காவிரி டெல்டா பகுதி, காவிரி நீர் பாசன பகுதி

இருக்கக்கூடிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் சம்பா பயிர் சாகுபடி காலம் டிசம்பர் ஜனவரியில முடிந்துவிட்டால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய இந்த பங்குனி சித்திரை வைகாசி ஆணியிலே முதல் ஒன்று இரண்டு வாரம் இந்த காலகட்டத்திலே பெய்யக்கூடிய கோடையிலே பெய்யக்கூடிய மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் பொதுவாக இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய காவிரியினுடைய பாசன பகுதியினுடைய மண் களிமண், இந்த களிமண் கோடை காலத்திலே அடிக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக களிமண்ணிலே இருக்கக்கூடிய மேல் மண்ணிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆவியாகக்கூடிய காரணத்தினாலே களிமண் துகள்கள் சுருங்கி சின்ன குழாய் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பாத்திரத்துல நீர் பரப்பி அதுல சிறு குழாய்களை நம்ம வச்சோம்னா அந்த நீர் மட்டம் பெரிய அளவுல உயர்றத காணலாம். பெரிய குழாய்களை விட சின்ன சின்ன குழாய்களிலே நீர் மட்டம் மிகப்பெரிய அளவுல உயரும். இதை ஆங்கிலத்திலே கேபிலரி போர்ஸ் சொல்லுவாங்க, தமிழிலே தந்தூரி விசை. இந்த தந்தூரி விசை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மண்

என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பாத்திரத்துல நீர் பரப்பி அதுல சிறு குழாய்களை நம்ம வச்சோம்னா அந்த நீர் மட்டம் பெரிய அளவுல உயர்றத காணலாம். பெரிய குழாய்களை விட சின்ன சின்ன குழாய்களிலே நீர் மட்டம் மிகப்பெரிய அளவிலே உயரும். இதை ஆங்கிலத்திலே கேபிலரி போர்ஸ் சொல்லுவாங்க, தமிழிலே தந்தூரி விசை. இந்த தந்தூரி விசை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மண் சுருங்கி பெரிய வெடிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அடி ஈரமானது மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்து அடி ஈரம் காய்ந்து போய்விடும். அடி ஈரம் காய்கின்றது என்றால் பொதுவாக அங்கே வாழக்கூடிய மண்புழு மற்ற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அழிவுக்கு இது வழிவகுத்துவிடும். அதோடு மட்டுமில்லாமல் அடிநீர் இந்த தந்தூரி குழாய்களின் வழியாக கேபிலரி போர்ஸ்ல மேல வரும் பொழுது அடிநீரிலே இருக்கக்கூடிய உப்பு சத்து மேலே வந்துவிட்டால் நிலமானது கலர் உவர் நிலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த களிமண் மிகப்பெரிய அளவிலே உடைந்து ஏறத்தால் ஒரு அடி ஒன்றரை அடி ஆழமுள்ள பள்ளங்களாக பிளந்து பிளவுபட்டு போய் இருக்கும். இந்த காலகட்டத்திலே கோடையிலே மிகப்பெரிய ஒரு மழை பெய்யுமே ஆனால் அந்த மழை என்ன செய்யும் என்றால் மேலே இருக்கக்கூடிய அரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக 10-15 சென்டிமீட்டர் மேல் மண் கரைந்து இந்த பள்ளத்திலே விழுவதால் மேல் மண் நல்ல வளமான 400 ஆண்டுகளாக பக்குவப்பட்டு வந்த இந்த மேல் மண்ணானது இந்த பள்ளத்திலே விழுந்து விடக்கூடிய காரணத்தினாலே மேல் மண்ணினுடைய இழப்பு ஏற்படும். நிலம் கொஞ்சம் சீராக சமமாக இல்லாமல் ஒரு மாதிரியாக சரிவாக இருக்குமே ஆனால் சரிவு பகுதியிலே இந்த மண் அரிப்பு வளமான மேல் மண் அரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இதனால் மண் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் வளமான மண் அடிமண்ணாகவோ அல்லது கரைந்தோ போய்விடக்கூடிய காரணத்தினால் நமக்கு அதிகமான உரச்செலவு ஏற்படும், இடுபொருள் செலவினுடைய அளவு கூடும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்திலே உழவு செய்யாமல் விடக்கூடிய காரணங்களினாலே அதிகமான களைப்பெருக்கமும் ஏற்படும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு வேளாண் பெருமக்கள் கோடை காலத்திலே ஒரு உழவு செய்வார்களே ஆனால் இந்த உழவு மண்ணினுடைய தன்மையை நன்றாக ஒரு காற்றோட்ட வசதியுடைய லூசா அதாவது பொல பொலன்னு ஆக்கிறதுனால இந்த தந்தூரி கவர்ச்சியின் மூலமாக அடி ஈரம் காய்வது தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அப்பொழுது கோடையிலே பெய்யக்கூடிய 3-4 மலைகளினுடைய மலை தண்ணீரை நல்ல அளவிலே வயலுக்கு உள்ளே செலுத்துவதோடு மேல் மண்ணையும் நம்மால் நன்கு பாதுகாக்க முடியும். இதில் ஆய்வு முடிவுகள் என்ன செய்கிறது என்றால், கோடை உழவு செய்யாமல் விட்ட நிலத்தினை அடுத்து குறுவை சாகுபடிக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கோடை உழவு செய்யாத நிலத்திலே ஏறத்தாழ 600,000 லிட்டர் கூடுதல் தண்ணீர் தேவைப்படுவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகிறது. ஒரு ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்றால் 1,20,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதுல இந்த கோடை உழவு செய்யாதனால பயனாகக்கூடிய 600,000 லிட்டர் ஏறத்தாழ நெல் சாகுபடியினுடைய நீர் தேவையினுடைய 5-7% ஆகும். இந்த அதிகப்படியான நீர் 5%லிருந்து அதிகமான நீரை பயன்படுத்துவதனால் ஏறத்தாழ இந்த பாசன நீர் தட்டுப்பாடு உள்ள இந்த காலகட்டத்திலே இந்த அளவுக்கு அனைவருமே அதிக அளவு நீரினை பயன்படுத்தினால் நீர் தேவையினுடைய அளவு அதிகமாகும். நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலத்திலே நீர் சிக்கனத்திற்கு கோடை உழவு மிக மிக அவசியம். ஆக மேல் மண்ணை பாதுகாத்தல், மண்ணினுடைய தன்மையை அதிகரித்தல், மண்ணிலே இருக்கக்கூடிய மண்புழு போன்றவைகளை பாதுகாத்தல், இதற்காக மட்டுமில்லாமல் கோடை உழவு களை நிர்வாகத்திலே பொதுவாக காவிரி பகுதியிலே நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நன்கு தெரியும். நெல்லிலே இருக்கக்கூடிய நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் அல்லது நடவு நெல் முறையாக இருந்தாலும் கூட நெல்லிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்றால் களை. இந்த களை செடிகளினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அதிலும் குறிப்பாக அருகு கோரை போன்ற களைகள் மட்டுமில்லாமல் சாரணை ஒரு பெரிய களைச்செடி. இந்த களைச்செடி ஏறத்தாழ 50-60 நாட்களுக்குள்ளாகவே தன்னுடைய வாழ்நாளை முடித்து அதிகமான விதைகளை உற்பத்தி செய்து நில மண்ணிலே கலந்துவிடும். அது மோடும் மட்டுமில்லாமல் பாத்தினியம் செடி, பண்ணைக்கீரை, கொய்யாக்கீரை, கண்டங்கத்திரி போன்ற அதிகமான இந்த களைச்செடிகள் பெரிய அளவிலே இருக்கும். இந்த களை நிர்வாகத்திலே பொதுவாக ஒரு சொலவடை சொல்வார்கள், 1 வருட களை 7 வருட விதை. அதாவது 1 வருடத்திலே களை செடி வந்து பூத்து காய்த்து விதை மண்ணிலே விழுந்து விட்டால் 7 ஆண்டுகளுக்கு அந்த மண்ணிலே அந்த விதைகள் தங்கி அடுத்தடுத்த கூடிய காலகட்டங்களிலே இது களையாக முளைத்து பயிருக்கு பெரிய சேதத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி கோடை உழவை முதல் உழவு செய்கின்ற பொழுது என்னாகும் என்றால் கோடை உழவிலே இந்த களைச்செடியினுடைய விதைகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து அந்த ஈர

உரத்தை பயன்படுத்தி இந்த களைச்செடிகள் லேசாக வளரும். அடுத்து ஒரு 15 நாள் 20 நாள் பெய்யக்கூடிய அடுத்த மழையிலே மடக்கி நாம் இதனை உழவு செய்தோமே ஆனால் இந்த களைச்செடியினுடைய பெருக்கத்தை, இந்த களைச்செடியினுடைய விதை லோடு என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய களைச்செடிகளினுடைய விதையினுடைய அளவை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த இளம் களைச்செடிகளை நாம் உரமாக கூட மண்ணுக்கு பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே கோடை காலத்திலே 1-2 உழவு நாம் செய்து வைத்தோமே ஆனால் இந்த களையிலே களை விதைகளினுடைய அளவு மண்ணிலே பெரிய அளவு குறையும். இதனால் இடுபொருள் செலவு சிக்கனம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே ஏற்படும். இதோடு மட்டுமில்லாமல் பொதுவாக பயிர் சாகுபடியிலே மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கக்கூடியது பூச்சி. பூச்சிகளிலே பொதுவாக கம்பளி பூச்சி இருக்கிறது, ஆணைக்கொம்பன் இருக்கிறது, சிவப்பு கம்பளி பூச்சி இருக்கிறது, எல் கொம்பு புழு இருக்கிறது, பூசணி வண்டு இருக்கிறது, வெட்டுப்புழு, வேர்ப்புழு என பல்வேறு வகையான பூச்சிகள் தங்களுடைய முட்டைகளை மண்ணிலே இடுவதாகவும் அந்த முட்டைகள் கூட்டுப்புழுவாக மாறி மண்ணிலே இருக்கும். பொதுவாக இந்த சம்பா சாகுபடி செய்துவிட்டு அந்த அடித்தூரிலே இந்த புழுக்கள் தங்களுடைய முட்டையை இடுவதோடு மண்ணிலும் அந்த முட்டையை இட்டு வைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே பூச்சியினுடைய அந்த முட்டைகளும் கூட்டுப்புழுக்களும் பெரிய அளவிலே இருக்கும். நாம் கோடை காலத்திலே கோடை உழவு ஒரு மழை வந்தவுடன் செய்தோமே ஆனால் இந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாம் மண்ணை புரட்டுகின்ற பொழுது மேலே அதிகமாக வரும். கோடை உழவு செய்யக்கூடிய வயலிலே பின்பகுதியிலே பார்த்தோமே ஆனால் அதிகமான பறவைகள் இந்த கூட்டுப்புழுக்களை உண்ணு கொண்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். நன்றாக பார்க்கப்போமே ஆனால் பேரிச்சங்கொட்டை அளவுக்கு கூட கூட்டுப்புழுக்கள் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த கூட்டுப்புழுக்களை பறவைகள் உண்ணும். சிறிய முட்டைகள் வெளியே வருமே ஆனால் அந்த கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது இந்த முட்டைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக மண்ணிலே இருந்து பரவக்கூடிய மண்ணிலே இருக்கக்கூடிய அடித்தூரினை தன்னுடைய மாற்று வாழ்விடமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய தொல்லையிலே இருந்து பெருமளவு இந்த கோடை உழவின் மூலமாக நாம் நன்மை அடையலாம். அதோடு மட்டுமில்லாமல் நெமட்டோடு என்று சொல்லக்கூடிய நூற்புழுவினுடைய தாக்கத்தையும் நாம் பெருவாக குடிக்கலாம். பொதுவாக சாகுபடி இல்லாத காலங்களிலே நூற்புழு முட்டையாக, முட்டை போன்ற ஒரு அமைப்பாக மாறி மண்ணுக்குள்ளே இருக்கும். நல்ல விவசாயம் செய்யக்கூடிய காலங்களிலே அதில் இருந்து புழுக்கள் வெளிப்பட்டு வேருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது அந்த நூற்புழுகளினுடைய சிஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த முட்டை போன்ற அமைப்புகள் மேலே சூரிய வெப்பத்திலே 40 முதல் 45 டிகிரி இந்த அக்னி நட்சத்திரத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்திலே அவைகள் எல்லாம் அந்த நூற்புழுவினுடைய தாக்கத்தை பெரிய அளவிலே கோடை உழவு கட்டுப்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பயிர்களை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள், வேரழுகல் நோயாக இருக்கலாம், அடித்தண்டு அழுகல் நோயாக இருக்கலாம், வாடல் நோயாக இருக்கலாம், இது போன்ற மண் மூலமாக பரவக்கூடிய பல்வேறு வகையான நோய் கிருமிகள் பொதுவாக மேல் மண்ணிலே அதிக அளவிலே இருக்கும். இந்த நோய் கிருமிகளை இந்த கோடை உழவு செய்து மண் புரட்டல் செய்கின்ற பொழுது இந்த நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சூரிய வெளிச்சத்திலே 40-45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகப்பெரிய அளவிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே நோய் தாக்கத்தையும் பெரிய அளவிலே நாம் குறைக்க முடியும். அந்த வகையிலே ஒரு கோடை உழவு செய்கின்ற பொழுது மண் அரிமானத்தை நாம் பெரிய அளவிலே கட்டுப்படுத்துகிறோம். மேல் மண்ணினுடைய அந்த புரட்டலின் மூலமாகவும் நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நல்ல முறையிலே பிரிந்து அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய காலகட்டத்திலே மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எளிய முறையிலே பயிர்களுக்கு கிடைக்கத்தக்க வகையிலே இந்த சூரிய ஒளியானது மண்ணிலே வினைபுரிந்து அந்த தாதுக்களையும் தனிமங்களையும் வளரக்கூடிய பயிர்களுக்கு மிக எளிய முறையில் கிடைப்பதற்கு ஏதுவாக மண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றி வைக்கும். களைகளை கட்டுப்படுத்துகிறோம், பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், நோயை கட்டுப்படுத்துகிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது கோடை காலத்திலே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அதிக அளவு மழை பெய்துவிடும். இங்கனம் அதிக அளவு குறைந்த நேரத்திலே பெய்யக்கூடிய காரணத்தினாலே கோடை உழவு செய்யாமல் விட்டால் மேல்மண் அரிமானம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பெய்யக்கூடிய அதிகப்படியான மழை நீரை நம்முடைய மண்ணுக்குள்ளே உள்ளே சேர்ப்பதற்கு, மண்ணிலே உறிஞ்ச செய்வதற்கு ஏற்றதாக அது இல்லாமல் போய்விடும். அதற்கு கோடை உழவு

அதிலும் குறிப்பாக கோடை உழவு செய்யக்கூடிய முறைகள் என்னவென்றால், வயல் சரிவாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நம்முடைய சால்கள் இருப்பது போல முதல் இரண்டு உழவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. மூன்றாவது உழவு சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமைய வேண்டும். இங்கனம் சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமையக்கூடிய காரணத்தினாலே பெய்யக்கூடிய கனமழையானது இந்த கரைகளிலே தடுக்கப்பட்டு பெருவாரியான நீர் ஆய்வு முடிவுகளிலே 500 mm மழை பெய்யுமே ஆனால் 500 mm இருக்கக்கூடிய அத்துணை நீருமே மண்ணுக்குள்ளே செல்லும். இங்கனம் கோடை உழவு செய்யாத வயலாக இருந்தால் 150 முதல் 200 mm மழை நீர்தான் மண்ணுக்குள்ளே செல்லும். உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான 300 mm நீரானது வெளியே போய்விடும். ஆக நீர் மேலாண்மை, அதிலும் குறிப்பாக மானாவாரி பயிர்களிலே நீர் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அடிமண்ணினுடைய ஈரத்தை பாதுகாப்பது என்பதும் மிக மிக முக்கியமான காரியம். ஆக பெய்யக்கூடிய மழை நீரை நாம் உள்ளே நிறுத்துவதற்கும் மண்ணினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் இது மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக இருக்கும். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை என்கின்ற அளவிலே கூறியிருக்கிறார்கள். இதை ஆய்வுகள் செய்கின்ற பொழுது இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பெரும்பாலான விவசாய பெருமக்கள் நினைக்கலாம், பயிர் செய்யாத போது கோடையிலே நாம் ஏன் உழவு செய்ய வேண்டும், அது வெறும் வீண் செலவாக போய்விடுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பயிர்களுக்கு நாம் தரக்கூடிய உரத்தினுடைய அளவு, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, களைக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, பூஞ்சான கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு பெரிய அளவிலே குறைந்து சாகுபடி செலவு ஏறத்தாழ 20 முதல் 25% குறைவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. சாகுபடி செலவு 25% குறைவதோடு மட்டுமில்லாமல் மகசூல் 20% அதிகரிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே நல்ல ஒரு மகசூலை பெறுவதற்கும் இந்த சாகுபடி செலவை குறைப்பதற்கும் அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான இயற்கை சூழலை கெடுக்கக்கூடிய களைக்கொல்லிகள், பூஞ்சான்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகளை பெரிய அளவிலே பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ஏற்ற ஒரு ரசாயன உர பயன்பாடு குறைந்த இயற்கை வழி வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது இந்த கோடை உழவு. அதனால்தான் கோடை உழவு முக்கியத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவு மிகப்பெரிய மகத்துவம் என்று சொல்லலாம். சில பகுதிகளிலே, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாம் கவனிப்பேமே ஆனால் மானாவாரியிலே முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இந்த கோடை உழவு செய்து மிக நன்றாக மண்ணை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மண் எப்படியோ மகசூல் அப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பாக கோடை உழவு செய்து நல்ல முறையிலே மண் வைத்திருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் இது போன்ற பயிர்களை சாகுபடி செய்யக்கூடியவர்கள் முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இன்றைய காலகட்டங்களிலே பொதுவாக ஒன்று சொல்கிறார்கள், செய்க வானிலை சார் வேளாண்மை, செய்யற்க வானிலை சாரா வேளாண்மை என்று சொல்கிறார்கள். பொதுவாக இவ்வானிலை மையத்தினுடைய இந்த காலகட்டத்திலே இவ்வளவு நாளிலே மழை பெய்துவிடும், இந்த அளவுக்கு மழை இருக்கும், மழையினுடைய அளவு இந்த அளவிற்கு இருக்கும் என்று துல்லியமாக கணக்கிடக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு 10 நாள் 15 நாள் மழை வருவதற்கு முன்னதாகவே நல்ல கோடை உழவு செய்த நிலத்திலே இந்த விதைகளை எல்லாம் பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைடு, ஜிங்க் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட் போன்ற தனித்தனியான தாது உப்புகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து 2% நீர் கரைசலாக தயார் செய்து அதிலே இந்த விதைகளை ஊற வைத்து நிழலிலே காய வைத்து ஏறத்தாழ மழை பெய்வதற்கு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே விதைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முறைக்கு மானாவாரி பயிரிலே முன்பருவ விதைப்பு என்று சொல்கிறார்கள். இங்கனம் முன் விதைப்பு செய்யக்கூடிய காரணத்தினாலே என்ன நடக்கும் என்றால் கடினப்படுத்தப்பட்ட விதைகள் மெதுவாக முளைத்து இந்த அடியீரத்தை பயன்படுத்தி அல்லது பருகின்ற பொழுது அந்த முளைப்புக்கு தேவையில்லாமல் வளர்ச்சிக்கு தேவையாக, அதாவது அந்த மானாவாரி பயிருக்கு பெய்யக்கூடிய நீரினை நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும். மானாவாரி காலத்திலே 4-5 மழை பெய்தால் கூட இந்த பயிர்கள் சிறப்பான மகசூலை தருவதாக அமைகிறது. அந்த வகையிலே மானாவாரி பயிர் சாகுபடிக்கு இந்த கோடை உழவு என்பது மிக மிக தேவையான ஒன்று. விவசாய பெருமக்கள் இந்த கோடை உழவை செய்ய வேண்டும் என்று வேளாண் துறையும் அனைவருமே இதனை மிகவும் வலியுறுத்தி சொல்வதற்குரிய காரணம் இதுதான். இப்ப சில இடங்கள்ல இந்த கோடை உழவு செய்வதற்கு மானிய

0: ஊதியம் கூட தருவதாக அறியப்படுகிறது. ஆக மானாவாரி பயிராக இருக்கலாம், அல்லது பாசன வசதியுள்ள இரவை பயிர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலத்தினுடைய தன்மையை நன்கு மேம்படுத்துவதற்கும், நிலத்திலே இருக்கக்கூடிய தாது உப்புகளை நல்லமலையில பயன்படுத்துவதற்கும், நிலம் உப்பு கலர் தன்மையிலிருந்து பாதுகாத்திடவும், நிலத்திலே பெய்யக்கூடிய மழையை நன்கு பயன்படுத்துவதற்கும், கோடை காலத்திலே இருக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை பெரிய அளவிலே வேளாண்மைக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக பூச்சி களை நோய் நூற்புழு தாக்கத்தை குறைத்து இடுபொருள் செலவை பெரிய அளவிலே குறைத்து நல்ல மகசூல் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று கோடை உழவு. ஆக வேளாண் பெருமக்களாகிய நாம் இந்த கோடை உழவை அரசினுடைய மானியத்தோடு மக்கள் பயன்படுத்தி இரவை பயிராக இருந்தாலும், அல்லது பாசன வசதி உள்ள நிலமாக இருந்தாலும், மானாவாரி நிலமாக இருந்தாலும், இதனை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல முறையிலே நாம் நிலத்தை பராமரிப்பதோடு மட்டுமில்லாமல் செலவினை குறைத்து நல்ல மகசூல் பெறலாம். ஆக கோடை விளைவு செய்வோம், கூடிய நன்மை பெறுவோம்.
1: இதுவரை கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது பலாமரம் பராமரிப்பு குறித்த காக்கமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்.

0: என்னது கருத்த முத்த காணோம், வீட்டுல போய் கேட்டா வந்து தென்னந்தோப்புக்கு போயிருக்க சொன்னாங்க, தென்னந்தோப்புல ஆளை காணோம். சரி அந்த இறக்கத்துல ஏதாவது இருக்காரான்னு போய் பாப்போம். ஆமா ஒரு ஆளு நிக்கிறாரு, நம்ம கருத்த முத்து தான். என்ன அப்படி அண்ணாந்து அண்ணாந்து பாத்துட்டு இருக்காரு? எப்பா கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து.
1: ஒரு பாலா ரெண்டு பாலா
0: கருத்த முத்து? ஒண்ணுதான்ப்பா.
1: ஒன்னு ரெண்டு.
0: சரி கிட்ட போய்
1: ரெண்டு.
0: எப்பா கருத்த முத்து,
1: வா கருத்த முத்து, வா வா வா வா.
0: என்னப்பா ஏதோ ஒன்னு ரெண்டு கத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் ஸ்கூலுக்கு போகலையா நீ?
1: அட நீ வேறப்பா, இதோ பாருப்பா மூணு பழ மரம் நல்லா கம்பீரமா நிக்குது, ஆனா மரத்துல காய்ச்சி இருக்கிற காய பார்த்தா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு தாங்குது, அதான் எண்ணிக்கிற ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டுன்னு.
0: எப்பா நீ எத்தனை தர என்னாலும் அந்த ரெண்டு தான் இருக்கும்.
1: ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா.
0: எப்பா பழ மரம் சரியா பூ வைக்கல,
1: ஆமா
0: சரியா காய்ப்பு இல்ல.
1: ஆமாப்பா.
0: எப்பா இதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குப்பா.
1: என்ன தொழில்நுட்பம் வந்து என்னத பண்ண போது, இதான் காய்கது?
0: அப்படிலாம் சொல்லாதப்பா கருத்தமுத்து, இயற்கையான முறையில பராமரிப்புல நீ கவனம் செலுத்தினா நல்ல காய்ப்பு இருக்கும்பா.
1: நானும் தண்ணி பாய்ச்சறேன் உரமும் வைக்கிறேன், ஒன்னும் காய் காய்ச்ச மாதிரி இல்ல, அந்த ஒன்னு ரெண்டு தான் நினைக்கிறேன்.
0: கருத்தமுத்து பலா மரத்துக்கு அதிகமாலாம் தண்ணி தேவையில்லை, நான் சொல்றதெல்லாம் நீ சரியான்னு சொல்லு.
1: சரிப்பா என்னதான் சொல்ற சொல்லு, நான் செய்யறேன்.
0: பலா மரத்துல சரியான அளவு பூ வருதா அப்படின்னு நீ பாக்கணும். அப்படி பூ வரல அப்படின்னா அடுத்த தடவை பூக்கிறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 1.5 லிட்டர் தேமூர் கரைசல் அத கலந்து
1: சரி
0: அடிக்கணும்பா. அதுவும் இல்லன்னா ஈயம் கரைசல் அது வந்து ஒரு 200 மில்லி
1: சரி,
0: இத கலந்து மரங்கள்ல 10 நாளைக்கு ஒரு முறை 2 தடவை நல்லா அந்த இலைகளை காம்பு அந்த தண்டு எல்லாத்திலயும் படுற மாதிரி அடிக்கணும்பா.
1: ஓஹோ அப்ப பூ பூத்துதுன்னா அது கொட்டாம இருக்குது, என்ன செய்யணும் கதை முத்த?
0: இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ அடிச்சுன்னா பூ நல்லா வந்துடும்.
1: ஓஹோ
0: அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி என்ன கேட்ட, வந்த பூ கொட்டாம இருக்கணும்.
1: ஆமா
0: அதுக்கு என்ன செய்யணும்னா 10 நாளைக்கு ஒரு முறை 50 மில்லி மீனமிலம், மீனமிலம் தான் நீனே தயாரிப்பிய,
1: அது சூப்பரா தயாரிப்பா.
0: அத 50 மில்லி ஒரு மரத்துக்கு
1: சரி,
0: அது இல்லாட்டினா 3 லிட்டர் ஜீவாமிர்தம் இத தண்ணில கலந்து மரத்தோடைய தர பகுதியில பாசன ஈரத்துல அதை ஊற்றி விடணும்பா.
1: ஓஹோ
0: இப்ப இத மாதிரி செஞ்சோம்னா பூ கொட்டாம எல்லா பூவும் வராட்டினாலும் அதிகமான பூவுல இருந்து நமக்கு காய் கிடைக்கும். சரியா இப்ப பூ பூக்கறதுக்கும் உனக்கு வழி சொல்லிட்டேன், பூ கொட்டாம இருக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். அடுத்ததா பலா காயில

0: சின்னதா காய் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அந்த நேரத்துல பழைய தாக்கம் இருக்கும்.
1: ஓ, அதுல பழைய வரகுதா?
0: ஆமாப்பா, பழைய வந்து ஆரம்பத்திலேயே அந்த பிஞ்சா இருக்கும் போதே அது தொந்தரவு பண்ண வந்துரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கருவாட்டு பொறி அத ஒரு ஏக்கருக்கு 10 to 20 எண்ணிக்கையில 4 மரத்துக்கு நடுப்புற. மரத்தோடைய உச்சிக்கு கிடையாது, மரத்தோடைய கீழ்பகுதியும் கிடையாது, மரத்துல நடு பகுதியில அதை கட்டி வைக்கணும். அப்ப அந்த கருவாட்டு பொறி அந்த வாடை இருக்குல்ல, அந்த வாடை அந்த பழ ஈக்களை வரவிடாம தடுத்துரும்பா. பழ ஈக்கள் நம்ம கொள்ளைய விட்ட ஓடிவிடும். புரியுதா?
1: சரி சரி.
0: அப்புறம் உயிர் வழி தீர்வாக 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 75 மில்லி பெவேரியா பேசியானா, இதெல்லாம் கடையில கிடைக்குதுப்பா. அத வந்து அந்த காய் காய்ச்சிருக்குல்ல, அது மேல தெளிக்கணும்பா. இயற்கை வழி தீர்வா 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 1/2 லிட்டர் அக்னி அஸ்திரமும் தெளிக்கலாம், 100 மில்லி கற்பூர கரைசலும் தெளிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இயற்கை முறையில நம்ம பண்ணும்போது நமக்கும் நல்லது, அந்த பழத்தை யாருக்காவது வித்தோம்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா?
1: சரி காதமுத்து.
0: இன்னொன்னு என்னன்னா, பழங்கள்ல சொத்த வராம அந்த புழு தாக்கமும் இல்லாம பாத்துக்கிறது தான்ப்பா ரொம்ப முக்கியம்.
1: ஆமா,
0: இந்த பழைய தாக்கம் இல்லாம என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டேன்.
1: சரி.
0: பூ வைத்த காலத்திலிருந்து ஒவ்வொரு 12 நாளுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் கரைசல், இல்லனா ஐந்திலை கரைசல்.
1: சரி.
0: ஐந்திலை கரைசல் என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: கதமுத்து, அதுவா ஆடு தொடா இல, வேப்பல, புங்க இல, எருக்க இல, நொச்சி இல, இது மாதிரி ஆடு திங்காத இல, அப்புறம் பால் உள்ள இல, இது மாதிரி 5 இலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கரைசல் தயாரிக்கிற மாதிரி, அதுதான்பா 5 இலை கரைசல்.
0: கரெக்டா சொன்ன கருத்தமுத்து. இந்த 5 இலை கரைசல் அல்லது அக்னி அஸ்திரம் அத கூட தெளிக்கலாம்பா.
1: ஓ,
0: இதனால என்னன்னா, காய்கள்ல வரக்கூடிய பல்வேறு வகையான நோய் அப்புறம் பூச்சி தாக்குதல்கள் வந்து இல்லாம பண்ணிக்கலாம்பா. சரியா?
1: சரி சரி. கதமுதா, நில்லு நில்லு. சூடோமோனஸ் தெரியும், அது ஒரு உயிர் உரம். அது என்னப்பா? பேசிலஸ் சப்டிலிஸ்.
0: கருத்தமுத்து, அது ஒண்ணு இல்லப்பா, அதுவும் ஒரு பாக்டீரியா தான். அதாவது இந்த வேரழுகள், வாடலு, கிழங்கு அழுகலு, செவ்வழுகளு, தண்டழுகளு, சாம்பல் நோய், இலை கருகளு, இலை உரை கழுகல் நோய், நாற்றழுகள், இப்படி பல்வேறு நோய்கள் பூஞ்சானங்கள்னால மற்றதுனால ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் வராம கட்டுப்படுத்துறதுல இந்த பாக்டீரியா, அதாவது பேசில்லஸ் செப்டிலிஸ் இத ஒரு 50 மில்லி கலந்துக்கணும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் சூடோமோனஸ் ஒரு 50 மில்லி கலந்துகிட்டு இலைக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மரம் முழுக்க படுற மாதிரி நல்லா தெளிக்கணும்பா. தரை வழியாவும் ஒரு மரத்திற்கு 50 மில்லி சூடோமோனஸ் தேவையான தண்ணில கலந்தும் நம்ம கொடுக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: சரியா?
1: சரி.
0: மரம் நல்லா இருக்கும், அதுல பூச்சி நோய் தாக்குதல் வராம இருக்கும்பா. ஈயம் கரைசலு, மீனமிலம், ஜீவாமிர்தம், இது போன்ற இயற்கை இடு பொருட்கள் நாம தான் தயார் பண்றோம் இல்லையா, அத ஏதாவது ஒன்னு ஒன்ன ஒவ்வொரு நாளும் கலந்து தர வழியா கொடுக்கலாம்பா. சரியா?
1: சரி சரி சரி.
0: பலாவுக்கு முக்கியமா இந்த போரான் சக்தி ரொம்ப தேவைப்பா. அந்த போரான சக்தி அது கிடைக்கணும் அப்படின்னா நாம எருக்கு அந்த கரைசல குடுக்கணும்பா. போராக்ஸ் அது கடையிலே விக்குது, அத சரியான அளவுல வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இப்படி பாதுகாப்பான முறையில ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம இந்த சூடோமோனஸ்ல இருந்து அந்த பேசிலஸ் செப்டிலிஸ் கலந்து இது மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மரம் நல்ல காய்ப்பெடுக்கும், காய்களும் நல்லா பெருசா இருக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும்பா.
1: கதமுத, நீ சொன்னதெல்லாம் கடைபிடிச்சு அடுத்த பலா காய்ப்புல 1-2 இல்லாம 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இது மாதிரி 100 வரைக்கும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறமா. பழம் சாகுபடியில அதிக மகசூல் பார்த்து நிறைய விளைச்சல் பெற்று வண்டி நிறைய விற்பனைக்கு அனுப்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நீ கட்டாயம் செய்வ, கிளம்பலாம்பா.
1: சரி கதமுத, நீ வீட்டுக்கு போயிட்டே பழ மரங்களுக்கு நீர் மோட்டர் தண்ணி பாஞ்சுன்னு இருக்க, நான் நெல்லுக்கு மடைய மாத்திட்டு வரேன்பா. நீ முன்னாடி போ, நான் பிண்டி வந்துடுறேன். சரியா?
0: சரிப்பா சரிப்பா.
2: இதுவரை பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலில் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: நபர் உலகம் நிகழ்ச்சி இனி தே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி வள்ளல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும் 2 லிட்டருக்கு 12

0: ரூபாயும் ஒரு லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜே சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இரவு 8:05.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மதுர தென்றல்.

நிலையம் இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் செங்கோட்டை வி நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக சிவசிதம்பரமே என தொடங்கும் முத்துதாண்டவர் பாடல், நாகஸ்வராவளி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை செங்கோட்டை வி நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

மதுர தண்டல் கேட்டீர்கள். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 KHz. இனி கேட்கவிருப்பது காவிய கானங்களின் தொகுப்பாக நட்சத்திர கீதங்கள். வரும் பாடல் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில, சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மல ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கல.

இதுவரை ஆகாஷ்வாணி மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. ஆகாஷவாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம். அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 10 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 17 நாள், மே மாதம் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. காலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 1279 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது. காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் கோடையில் நேர் மேலாண்மை குறித்த உத்திகள் குறித்து, காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கின்றோம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண் அவர்கள். காலை 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுர தென்றல்.

15 தமிழில் செய்திகள் 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி புகையிலை தவிர்ப்போம் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தேசிய வணிக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி மணிவேல் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 மதுரை தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், காலை 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, காலை 9 மணிக்கு இசைப்பட்டகம், காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 12:00 எனக்கு பிடித்த பாடல், 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை ஆங்கில ஆசிரியை ரஜினா பால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ரா தியாகராஜன், படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. மதியம் 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கில செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு நாடகம் காவியா எங்கே. இந்நிகழ்ச்சியை எழுதியவர் பி கலைமதி, படைப்பு ஆகாஷவாணி மதுரை. மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்புக்கு நான் அடிமை திரைப்பட பாடல் கேட்கிறோம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, மாலை 7:30 மண்ணு மணியும் நிகழ்ச்சியில் குழித்தட்டு முறையில் நாற்று உற்பத்தி குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள் நேர்முகம். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பாக கேட்கிறோம். நாளை 8:35 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவி வாசாரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைந்திருங்கள் இசையோடு.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10 ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.